நாமர் சாயின மன திருப்பு தாயின குருமக்கை அமரத் பீமாஜியோ துக் சுக் பியாரே துதியாய் தேச மாத்த.